ரைட், வேலாவ தஹாயை வினாடி பண்ண சதராய் ஹாய் கோமத சா பின் மே வேலாவே ஹலோ ஹலோ சத்யாந்தே ஹாகினின் வால அஸ்திகரகின் தின சிந்துவட அபி வத்தக துகர கன்ன அபி சதர்மா வஹாகினின் கிள புத்தலின் சமிந்த சிந்துவ கஹன் எக துகர கன்ன கியலா தியனோ. ஏ வகேம் என்எஸ் ஆர்எஸ் டெக்ஸ்டைல் லக்கே வட கர்னே அலு செட் எக ஏ வகேம் டெய்லர் ஷாப் எக்கே பிரேம சிரிமாமாவை மே வேலாவே நெதஹன ஹமோமாய் ஒக்கோ மத கரலா சிந்துவ தென்ன கியலா தியனோ. ஓகே, அனிவாரிங் எக துகர கன்னங். ஏ வகேம் ஹாய் அசா கோமத, குட் மார்னிங். அத லசன சிந்துரி கக் யனவா ஹம்பந்தர கலுதுதல் கடே மே வேலாவே ஷானக ஆனந்த நிலாந்த மஹி சசீமா, ඊට පස්සේ තව සෙට් එකක් ඉන්න ඔක්කොම කට්ටියව එකතු කරගන්නම්. ඊට පස්සේ අලවෙන් කරුව ඔයාවත් එකතු කරගන්නම් පෞලි කට්ටියත් එක්ක. Thank you message කරාට අපි ළඟ පැයදී හම්බෙමු.